0: சிறுவர் உலகம் கலையோடு கலையோடு கலையோடு
1: ஆம் சிறுவர்களே, உங்கள் அன்பான கலைதான் மொழிகிறேன். சரி, உங்களுக்காக வழக்கம் போல நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முருகப்பெருமானை போற்றும் ஒரு பக்தி பாடலை வழங்குகின்றோம்.

ஆம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய தெய்வமாக விளங்கும் அருள்மிகு முருகப்பெருமானை பற்றி சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வைகாசி விசாக மாதத்தில் இருக்கின்றோம். ஆகையால் நமது நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் உங்களுக்காக முருகனை போற்றும் பக்தி பாடல்களை வழங்குகின்றோம். முருகன் என்பவர் அழகின் வடிவம், அறிவின் ஒளி, வீரத்தின் சின்னம். சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கு மகனாக அவதரித்த அவர் ஆறுமுகன், கந்தன், சரவணன், வேலன், சுப்பிரமணியன் என பல திருநாமங்களால் போற்றப்படுகிறார். இதோ உங்களுக்காக டாக்டர் சோபனா விக்னேஷ் குரலில் முத்தை தரு பக்தி திருநகை என்ற பாடலை வழங்குகின்றோம். இது ஒரு திருப்புகழ் பாடல்.

ஆம் நேயர்களே, தமிழ் மொழியுடனும் தமிழ் பண்பாட்டுடனும் முருகப்பெருமானுக்கு ஆழமான தொடர்பு உள்ளது. அதனால் அவரை தமிழ் கடவுள் என்று அன்போடு அழைக்கின்றோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறு படை வீடுகள் முருகப்பெருமானின் புனித யாத்திரை தலங்களாக விளங்கப்படுகின்றன. ஆம் நேயர்களே, உங்களுக்காக அடுத்தபடியாக மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்களின் குரலில் வற்றாத பொய்கை என்ற பாடலை வழங்குகின்றோம்.

அறிவின் வேல் வெற்றியின் அடையாளம் மட்டுமல்ல, அது அறியாமையே அகற்றி ஞானத்தை வழங்கும் தெய்வீக சக்தியாகவும் கருதப்படுகிறது. பக்தர்களின் மனமுருகி வெற்றிவேல் முருகனுக்கு என்று அழைக்கும் போது அவர்களின் துயரங்களை நீக்கி நம்பிக்கையையும் துணிவையும் அருள்கிறார் என்பது நம்பிக்கையாகும். உங்களுக்காக அடுத்தபடியாக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் உள்ள

ஆம் நேயர்களே, அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களும் நக்கீரரின் திருமுருகாற்றுப்படையும் முருகப்பெருமானின் மகிமையே உலகறிய செய்த சிறந்த தமிழ் இலக்கியங்களாகும். நாம் அனைவருக்கும் முருகனின் அருளை பெற்று நல்ல எண்ணங்களோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, ஆறுமுகப்பெருமானுக்கு அரோகர. இதோ உங்களுக்காக மறுபடியும் தீயம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் கந்தன் திருநீர் அணிந்தால் என்ற பாடலை வழங்குகின்றோம்.

0: வெற்றிவேல் முருகனுக்கு
1: ஹரஹரோஹரா,
0: வீரவேல் முருகனுக்கு
1: ஹரஹரோஹரா,
0: சக்திவேல் முருகனுக்கு
1: ஹரஹரோஹரா,
0: ஞானவேல் முருகனுக்கு
1: ஹரஹரோஹரா.

ஆம் நேயர்களே, இத்தோடு நமது நிகழ்ச்சியின் முதல் பகுதி நிறைவு பெறுகின்றது. அதாவது முருகனை போற்றும் பக்தி பாடல்களை கேட்டீர்கள். இனி வருவது சிறுவர்.

0: நேரம். சிறுவர்களே, குரங்கு என்பது மனிதனுக்கு மிகவும் அருகிய உயிரினமாக கருதப்படுகிறது. அவற்றின் புத்திசாலித்தனம், சமூக பழக்கம் மற்றும் சுறுசுறுப்பு மனிதர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. காடுகளில் வாழும் குரங்குகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதோ உங்களுக்காக அடுத்தபடியாக குரங்கு மாமா என்ற பாடலை வழங்குகின்றோம்.
1: சிறுவர் உலகம் கலையோடு கலையோடு கலையோடு

ஆம் சிறுவர்களே, இன்று நாம் நல்ல பழக்கங்கள் பற்றி பேசப்போகிறோம். நல்ல பழக்கங்கள் மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லும் மிக முக்கியமானவை அல்லவா? ஆம், கண்டிப்பாக. சிறிய பழக்கங்களே பெரிய வெற்றிக்கலுக்கான அடித்தளமாக அமைகின்றன. அதிகாலை எழுவது ஒரு நல்ல பழக்கம். இது உடல் நலத்தையும் மன நலத்தையும் மேம்படுத்துகிறது.

உதிக்கும் நேரத்திற்கு உணவு உண்பது உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவுகின்றன. இதோ உங்களுக்காக ஒரு பாடல்.

சிவாஜி த பாஸ் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் ஷ்ரான். இசை அமைப்பாளர் நமது இசை புயல் ஏ ஆர் ரஹமான். பாடகர்கள் உதித் நாராயணன் மற்றும் சின்மை. இதோ உங்களுக்காக அடுத்து வரும் பாடல்.

அடுத்த பணியாக உங்களுக்காக திருமலை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் நடிகர்கள் விஜய் மற்றும் ஜோதிகா. இதோ உங்களுக்காக அழகூரில் பூத்தவளி என்பது மிகவும் இனிமையான காடல் மெலோடி பாடல்களே ரசிகர்களால் இன்று வரை விரும்பப்படுகிறது. இதோ உங்களுக்காக அடுத்தபடியாக வரும் பாடல்.

உங்களுக்காக அடுத்தபடியாக ஐ என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலை வழங்குகின்றோம். இதற்கு இசை அமைத்தவர் இசை புயல் யா ரஹமான் இசையை அமைத்தார் மற்றும் பாடகர்கள் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷால். இதோ உங்களுக்காக அடுத்தபடியாக.

நாம் சிறுவர்களே உங்களுக்காக இறுதியாக மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மே மாதம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலை வழங்குகின்றோம். ஆம், இத்தோடு எமது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கத்தை கூறி விடை பெறுபவள் உங்கள் அறிவிப்பாளி கலை.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandariki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியளி வரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரையும் அதை இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் ஏனிசை பாடல்களும் மற்றும் அவ்வையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். இந்த சிறப்பு மிக்க நன்னாளில் நாங்கள் நம் நிகழ்ச்சியை திருவாசகத்தை பாடிய டிவி பிரகாஷ் குரலில்

வானொடி அன்பர்களை, அடுத்து வருவது ஒளவையார் மொழிந்த அருள்மொழி. சனி நீராடு, அதாவது சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றார் ஒளவையார். ஆத்திச்சூடி என்ற அரிய நூலிலிருந்து ஒளவையார் said, take bath with oil on Saturday. So let us follow the pathway of ஒளவையார். வானொடி அன்பர்களே, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இந்த நாளில் உங்களுக்கு சில பழமை வாய்ந்த பாடல்களை தரப்போகின்றோம். 1998 தொடங்கி 99 2000 வரை வந்துள்ள தமிழ் படங்களிலிருந்து வந்துள்ள அருமையான பாடல்களை தரப்போகின்றோம். இந்த பாடல்கள் மூலமாக உங்களுக்கு இருந்த பழைய நினைவுகள், கனவுகள், சில நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். துள்ளாத மரமும் துள்ளும் என்ற படத்தில் வந்துள்ள என்னிசை பாடி வரும் இந்த பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.

வருடைய அன்பர்களே, உங்களுக்கு பாடல் போட்டி ஞாபகத்துக்கு வந்துள்ளதா? ஆம், இந்த பாடலை அந்த காலத்தில் நிறைய பேர் இன்னிசை பாடல் போட்டியில் பாடியிருந்தீர்கள் அல்லவா? சரி, அடுத்து வருவது டும் டும் டும் படத்திலிருந்து வந்துள்ள சுற்றும் பூமி சுற்றும் இந்த உலகமே சுற்றுகின்றது.

வருடைய அன்பர்களே, தொலைக்காட்சியில் வந்துள்ள அந்த காலத்தில் வந்த படங்களுள் நாங்கள் பார்த்த திரைப்படங்களுள் ஒன்று டும் டும் டும் என்ற படம். இந்த படத்தில் ஜோதிகா கதாநாயகியாக நடித்துள்ளார். அடுத்து தேசிங்க ராஜா என்ற பாடலை உங்களுக்கு தருகிறேன்.

அன்பருடைய நண்பர்களே, அடுத்து மின்னலே படத்திலிருந்து வந்துள்ள அழகிய தீயே மாதவன் ஃபேன்ஸ், இது உங்களுக்கும் பொருந்தும். நிறைய பேர்களுக்கு இந்த பாடல் அந்த காலத்தில் மிகவும் பிடித்தமான பாடலா இதோ கே

அம்பாருடி அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசையருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி ரஜினி முருகன் என்ற புது பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.